கர் பாகி பர்க்க புத்தன் திருவி டக்கர் திருவி டக்கர் ஹே பர்க்க புத்தன் திருவி டக்கர் வரலி கோக்க புத்தன் பிஸ்கி பாபு திருவி டக்கர் லிங்கா ஜா பானி புரிய பிராணி